0: ஜாஜிலே பிரசந்தகி
1: பிக் 106.2 தி பீட் ஆஃப் பாலிவுட் பிக் 106.2 தட்ஸ் மை சாங் தகின தகின தகின தகின தகின.